0: மனுஷியான்ற வரத பெற்றவையும் பசங்கத்தியல தேவியான் மாசலக்கியான அசுத்த ஆத்ம நுமலாகிய பவுல் விநாசகரம் இன்சினவா தன்னே சர்ப்பியான்கி அந்த கார ஆத்ம பாகன் ஏ அசுத்த ஆத்மவல பலே பாகன்
1: ரேலே கபாகத்தி

0: கேட்ட சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷிபாலுக்கு
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹர்ஸ்கே சிங்காசன இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சி இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

i dore ni mamie i riteligie kaashtak u mihi katate ama dahar ed helini bindu bindu daham mihir hadpina meru suvare karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu ras gangule ஓ ஏ வினக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு